பார்த்து சொல்லும் தாம் தத்தும் தீம் தத்தை தாம் தத்தும் தீம் தத்தும் தை துண்டர கண்டரே தாக்கு குஜம் கும் கும் கும் கும் தரிக்கு குஜம் ஜம் ஜம் ஜம் ஜம் தாக்கு குஜம் கும் தரிக்கு குஜம் கும் தரிக்கு நத்தும் தரிக்கு

0: பாசுபதவம் படைதவனோ ஆக்ரஹதொழெதுராகோ அரிகளோ நிகிரஹிசோ வியாக்ரனிவனோ உக்ர பிரதாபி
1: உக்ர பிரதாபி சபையொழகே திரௌபதிய சீரையனு செழவாக எல்லி அடக